0: நெட் எஃப்எம் ஆல்பா ஸ்டுடியோ வித் விஷன் கேயா காசுனி அண்ட் லெஹான்சா.
1: ஃபினிஷிங் வஹலா கிளேஸ் கலர் ஆஃப் ஃப்ளோ வெஜபெனா
2: சித் பெந்தகனி கல் பவதி அவ லக்ஷண நோவி ஓயத் வாலெட வாஷி வென்ன ஃபினிஷிங் வஹலாக் நாம் கலர் ஆஃப் தமை
3: හැමකතරම ඇයි මේ වැඩ හිටට දාන්නේ ෆෝන් එකක් හිටමුද මට ගන්නට වෙන්නේ
4: ආ හිට නෙමේ අද
3: විශ්වාසය වගකීමයි සිඟ එකේ තියෙන්නේ
4: අදම ගන්න ෆෝන් එකයි
3: ඇයි හිටට දාන්නේ
4: විශ්වාසය වගකීම එක සිඟ සිම්පපේ හිටට නොදා ටික ටික ගෙවන්න අදම ඔයාගේ ස්මාර්ට් ෆෝන් එක අරගන්න
5: අපේ අම්මා ගෙදර ආවද
6: නැහැ අම්මා මෙයා වෙන දෙයක් වා

0: நெட் எஃப்எம் ஆல்பா ஸ்டுடியோ வித் விஷன் கேயா கசுனி அண்ட் லெஹான்சா.
1: எஃப்எம் அனுபா எஃப்எம் அனு ஹதராய் தசமாத நெட் எஃப்எம் திவாயின புரா.

0: கத்தா வென்ன மிஸ்டனியால வென்ன
1: வெரி பெல் பெண்டகினா ஹன்ன ஜானி எக்க தே துனு மாவத்த

வெலாவு தொலகாய் வினாடி விசி எக்காய் ஹினா வெவி பல் வேந்தக நான் நெத்தெஃப்எம் தேதுனுமாவது அது தவசை அவசான பேட் தமாய் அபிமே அவில்லது என்னே ஹரி தென் அபிமே பய பட்டாங்கான கொட்டமை தின் சுபுருது வித்தியட்டவு அர உசேன் போல்ட் மீட்டர் சியதி உய் அன்னே வகே தமாய் பொம வேகிங் வரட்டிக்கு கருகன கருகன கருகன கருகன கருகன அந்த பலாபுரத்து என் தமாய் மேபாய் வரட்டிக்கு பட்டாங்கான் இது மேபாய் பட்டாங்கான கொட்டமையாட முள்ளின்ம மதாக்கரானது என்னே மேனக சஹால் வெடி வெடியன் மிலதி கண்ண கியன காரணே மொக்கது மேனக சஹால் கீழ கியான்னே அப்பே கெதர கேமட்ட எக்கத்து என்ன புழுவாங்க ஆயிட்ட தென்ன தியன ஹொந்தம் கேம வேல அப்பிட்ட தென்ன சஹாய வினதியாக மேனக சஹால் எக்க ஒயாகி கெதர குவாலிட்டியக உத்து ரன் வாட்ட கெதர பத்தக ஹதாகன்ன புழுவாங்க மொக்கதர பத்தக ரைஸ் குக்கர் எக்கட்ட ஹரி இட்ட பாஸ்ஸே வலந்தி தியலா லிபே திப்பாட்ட பாஸ்ஸே ஹரி பத்தக தம்பென கூட என்ன சுவந்த தியனவானி ஏ சுவந்திம் அப்பிட்ட தேரணுமா ரசட்ட கண்ண புழுவாங்க கேம கெதென்ன அண்ண கீழ இது நே விதிய சுவந்தாக தெனன ஹொந்தம குவாலிட்டியக சஹால் எக்க தோரன் ஒயாட்ட மேனக சஹால் கீழ கியான்னு உடின்ம தியன நாம இதுங்க ஏகந்த மேனக சஹால் வெடி வெடியன் மிலதி கண்ண மேனக சஹால் பை அண்ட் வின் தரங்க அத்தைக்கு தென்வாட் அவஸ்தாவ தியனவா பிளெண்டர் எக்க ரைஸ் குக்கர் எக்க வகேம அலுத்ம அலுத் ஸ்மார்ட் டிவி எக்க ஒயாகி கெதர சாலென் தியா கண்ண ஏகந்த மேனக சஹால் வெடி வெடியன் மிலதி கண்ண பத்தக விதரா ரசட்ட ஹதாகத்தர மாதி இலவலு டிக வியாஞ்சன டிக மஸ்மாலு டிக ரசட்ட ஹதா கண்ணோனி ஏனங்க இதுங்க அனிவாரியம் ஃப்ரீலன் குலுபடு கீழ கியான்னு அப்பி கெதர கெனியன்ன மோனி தேவல் ஃப்ரீலன் குலுபடு டிக அத்தர தீனோனு தேங்க ஹெல மசாலா பவுடேக்கு ஓனாங்க வாட புழுவாங்க சமஹார இலவலு சமஹார குலுபடு டிக தாள ஹதா கண்ண புழுவாங்க தேங்க මොනවද අපි හදන්නේ අල ටිකක් හදනවා කිරට අල කිරි හොද්දට වගේ අපි දාන්නේ ෆ්‍රීලන් තුන පහ ටික දානවා ෆ්‍රීලන් වලින් කහ ටික දානවා මිරිස් දානවා නම් ඒ ටික දාලා අල කිරි හොද්ද හදා ගන්නවා ඊට පස්සේ ඔයාලට මස් මාළු මොනවා හරි හදනවා නම් ඔන්න මස් ජාති වලට ඔයාලට පුළුවන් ෆ්‍රීලන් මස් කරි පවුඩර් එක තියෙනවා මස් කරි පවුඩර් එක දාලා මස් ටික හදා ගන්න පුළුවන් ඊට පස්සේ තව මොකක් හරි වෙන එළවලුවක් බෝංචි ටිකක් හදනවා කියලා හිතන්න අන්න බෝංචි ටික ඔයාලට නිකන් හදා ගන්න ඕනේ ඉන්දියාවේ රසට මසාලා රහට එහෙනම් ඉතින් හරියනම දේ තමයි හෙල මසාලා පවුඩර් ෆ්‍රීලන් හෙල මසාලා පවුඩර් කියලා කියන්නේ අපේම රටේ ස්වභාවික අමුද්‍රව්‍ය වලින් හදන හැබැයි ඉන්දියාවේ රස අරගෙන එන නිෂ්පාදනයක් ෆ්‍රීලන් හෙල මසාලා පවුඩර් පාට තුනකින් එනවා එක පාටකින් එන්නේ කොළ පාටින් එන්නේ එළවලු ජාති වලට දාන්න අවශ්‍ය කරන කුඩු එක ඒ වගේම තමයි රෙඩ් කරි මසාලා පවුඩර් එක තියෙනවා ඒක එන්නේ மாலு ஜாதி வலட தான் ஏ வகையம தான் பிளாக் கரி மசாலா பவுடர் இது தியனோ ஏக தியன்னே மஸ் மாலு வலட மஸ் ஜாதி வலட தான் ஏக அந்த பாட்ட மாறு கரகன்னே நெதுவ ஹரியட எலவலு வலட மஸ் வலட மாலு வலட ஹெல மசாலா பவுடர் தால கத்த கிள கியன்னே இந்தியாவே கிஹில்ல கேம கேவ வகே தமை ஒன்னோ ஏ விதிஹட தமை அபி தேதுனு மாவதே மே பை வடடிக படங்கன்னே மே பை வடடிக படங்கன்ன கொடம அபி யனவா கட்டியவ சிந்து வலட ஏகது கரகன்ன கோஹேட்டத யன்னே கோல் கரபு கட்டிய மொலிம் ஏகது கரகன்னங்கு அம்பலங்கொடை இந்த அப்பிட்ட கதா கரா ரவீந்து ரவீந்து நேவை ரவீந்திர பலன்னதி மல்லியாக தகுரு மட்டம கீவ கண்ணபே ரவீந்திர மங்கோயாவ கொட காதரின் எக்கது கர கண்ணவா இட்ட பஸ்ஸே கலவானே சிட புஷ்பா அக்கா கதா கரா யாகி ஹஸ்பண்ட் உய் பபாலாய் மே ஹெமோம சிந்து வலட எக்கது கர கண்ண கியல கிவ இட்ட பஸ்ஸே ஏ கோஹேடத யன்னே ஜனி அபிவத் சிந்து கட எக்கது கர கண்ண கியல வெலிமட உடுஹாவர இந்தம் பிரியானி அபிட்ட கதா கரா எக்கது கர கண்ண கியல கிவ மஹத்யா சிரிசேன புதா கவிஷ் இட்ட பஸ்ஸே தக்ஷிண பமோத் அனுஹாஸ் மதுக திலின செட்டகம் எகத்து கரகானோ திலின கீழே கப்பே ஆஃபீஸ் ஈட்டு பசே மகானுவர் அம்பிட்டிய ஆரிய டெய்லர்ஸ் அண்ணாதே அப்பே சோமதிலக ஐயா மெசேஜ் தாரதினோ ஆதித்ய மல்லிவத் எகது கரகான பவுளையாய வகை மதக்காய் மே காட்டிய பானதுரை தனுஷ்க மல்லி சுபுர்து விதியம் மெசேஜ் தாரதினவா ஜனி அபிவத் சிந்து எகது கரகான அது மகே வைஃப் கே உபாந்தினி நாரா ஹேம்பிட்ட இந்தமை அப்பிட மெசேஜ் தாரதியே தினேஷ் ஒன்ன தினேஷ்கி வைஃப் ஏகினம பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி ஒயாட்ட சுபம சுப உபாந்தினியாக வின்ன கேலா நெத்தெஃப்எம் டீமேகே அபி ஹெமோம பிரார்த்தனா கரணவா ஏ வகேம தமாய் ஜனி அபிவத் சிந்துகட எகது கரகன்ன ஹெம கேலா கியன்னே காமினி ஐயா காமினி ஐயா அபி வஹகன இன்னி ஜப்பானி தன் ஹெபே யாகே பவுலே கட்டி இன்னி லங்காவே கொடல இந்தகாமி ஏ ஹெமோம எகது கரகன்னோனி வைஃப் இன்னு அருண சஞ்சீவனி ஈட்ட பஸ்ஸே புதா ஓஷத துவ சேனாஸ்ரீ அம்மவ ஈட்ட பஸ்ஸே லங்காவே கொடல இந்தகாமி யாலு ஹெமோமாய் மலிந்து மோட்டார்ஸ் எகே அதிபதிதும அபி குமார் ஐயவை එකතු කරගන්න කියලා කියනවා ඊට පස්සේ මීගමුව ටවුන් එකේ ඔරලෝසු කණුව ගාව තියෙන ජයසිරි බතික් ෂොප් එකට මං ගොඩ වෙන්න හදන්නේ මොකද එතනන කෙලින්ම මීගමුවටම ඇහෙන්න දේදුණු මාවත දාලා තියෙන්නේ ගොඩක් ආදරෙන් ස්ටාෆ් එකේ කට්ටියම මං එකතු කරගන්නවා සින්දුවට ඉතින් කොහමද ලස්සන ළමයෝ මාත් ඉන්නවා ඈ එහෙම කියලා කියන්නේ ඉබුල් ගස් දෙනිය ෆෙයා ෆීල්ඩ් වල තියෙන නිරු ටේලර්ස් එකේ ඉඳන් අපි වහගෙන ඉන්න උදේශිකා නිරූපමාලා මං එකතු කරගන්නම් කෑගල නිදහස් මාවතට ගියාද පස්සේ ශාන්ත ටේලර්ස් එකට නොගිහින් කොහොමද
අපේ ශාන්තයි අනිවාර්යෙන්ම එකතු කරගන්න ඕනි. ශාන්තයිවත් එකතු කරගන්න ඕනි. විහංග හෝටලේ නංගි බබාල දෙන්න ඒ දෙන්නවත් අනිවාර්යෙන් එකතු කරගන්න ඕනි. හැමදාම මගේ නම විකුණලා අපේ ශාන්තයි නොමිලේ ඔතනින් කරනවානේ. ගොඩක් ආදරෙන් ඕගොල්ලෝ හැමෝම මේ අහන්න යන සින්දුවට අත් අල්ලගෙන කරන් යනවා.